0: சால் ராபாய் சால், ஒளி பட்டம் ஆபேசே, ஏ நில் தொலுப்பு. ஒரு நோக்கராஜோ, எல்லரா.
1: காவேஷன் கொடு மாய்காட்ரா பாபு.
0: ஜகபதிகார்த்தேன் பவுருன்னால்லே. தத்தினம் பெட்டு ஓடு தோமுள்ளாகா, தோடலிருக்கு தாரிகனுத்தோ.
2: சூடுரே, ஆ செந்தரவதன தல்லி, தர்மாஜிரவு தானம் ஒதுலுத்தானி. காமேஷும் கூடு கோதிகாடினாக்கலாக பதைக்கராலு லாகேத்தாமன் சோத்தன்னாடரே.
0: அம்முருத்து வல்லன்டே ஆடிக்கேட்டேன்சு.
2: புல்லன்டு தர்மாஜிராவுனு போக்கனிட்டேசுந்தி. நின்தச்சா கொய்யா, பதைக்கரால தோடமுக்கா சுன்னு முக்கலா பட்டுக்கோ கொந்தி கதரா பாவோ.
0: ஜாம்மன் ரோட்டு காண்குந்தி தோட. தான் தோட தாட்டத்தே காணி மான் சைட்லோக்கு நேருக ரோட்லோன்ச்சு ராலேங்கன்னா. பாலன்லோக்கு ஐதே பரலேது. பேட்டரி எடுத்தே தோட்டனோன்ச்சு சராசரி மெயின் ரோட்லோக்கு லிங்கடி போது. ஓ பக்க சல்லக கெட்டவு சடேசே உனக்கோ. ஏதோ கட்டானிக்கு சோகானிக்கு படுன்றதான் நாகோலா. எல்லாம் நோக்கராஜு எல்லு செப்பு அமிர்த்து வலிக்கு. தோட்ட ஏதோ காடி கட்டுக்குனே இச்சேமன். காதன்ட்டே தத்தாவேசு சரிப்பேத்தம் சிம்பேத்தம் தோட்ட கரிப்பேத்தம். எல்லாம் நோக்கராஜு எல்லு.